0: We have a breaking from the state of Tamil Nadu, and this is about Annamalai. The leader of We the Leaders movement has now weighed in his ideas in this recent announcement that was made by Chief Minister Vijay in the assembly today. Under Rule 110, the Chief Minister has decided, and he also said, that the Tamil Nadu government, Taveka government, has decided to drop the Parandur Greenfield airport project. And what has happened is that now Annamalai is raising a lot of questions over it. Very clearly, Annamalai says that this is actually going to send back Tamil Nadu nearly 10 years back into development. He says that when you compare other states' airports, be it Delhi, be it Mumbai, be it Bengaluru or such, the airport's area, total area, comes up to 5,000 acres and plus. When it comes to Chennai, it is close to 1,000 acres and plus, and that is why Chennai Airport is at the fifth place, and this is a bad need. The Tamil Nadu is in bad need of airport right now, a secondary airport, a greenfield airport, at least with 5,000 acres of land. Now, Annamalai claims that if Tamil Nadu government has decided to go ahead and say that we are going to find a new location, it should be close to the vicinity of Chennai, and quite a lot of parameters must be immediately discovered and made sure that it does not take more time. He also says questions about what about the land, almost 1,700 acres that has been procured earlier, what is going to happen to that? These are the questions that are being put forward by Annamalai. Now, Apurva Jayachandran, who is live with us. Apurva, very clearly these are important questions. Does DMK also have to say anything on this?
1: That's right. In fact, a lot of questions are being raised now on Chief Minister Vijay's statement, wherein he said that there will be no Parandur airport that will be constructed. And in fact, this very statement has drawn quite a lot of criticism, because even as this was introduced there, under Rule 110 is what Tamil Nadu Speaker had gone ahead and talked about, saying that there need not be any kind of discussion or any kind of opinion that be given, despite DMK going ahead and asking for, chance to go ahead and make their stand on this announcement that has been given. And very much so, you see now Annamalai, who is the leader of We the People, has gone ahead and also claimed similar questions, wherein he said that there has been a lot of approval that has been taken for the Parandur airport, land that has been allocated. Now the Chief Minister goes ahead and says that there will not be construction of Parandur airport. What is he going to do? He talks about alternate lands that will be procured, but how can you procure so many, over 5,000 acres of land? Yet again, this entire process will push back the kind of development that was needed for Tamil Nadu. You see, other states, that's what Annamalai also goes on and says. He says other states such as Karnataka, Andhra Pradesh, and Bengaluru, and all of these others are growing ahead and developing one airport after the other, whereas here we see the Chief Minister setting back Tamil Nadu in terms of investments and in terms of opportunities that the Tamil Nadu government as well as the public of Tamil Nadu will get should the Parandur airport be constructed. So you see all kinds of criticisms that are being brought in. The DMK on the other end, Pramod, going ahead and also questioning what the intention of this announcement is. Is it a political strategy that Chief Minister Vijay is going ahead and saying, or is it a necessary step, as he claims in the assembly during the speech that he made, is what the DMK is also hitting out at TVK's Vijay.
0: Thank you, Apurva. I request you to stay back. But important aspect over here is that the Chief Minister Vijay's announcement in today's assembly, in Tamil Nadu Assembly, under Rule 110. This is a kind of process where the Chief Minister, if any kind of announcement he makes, that will not be taken for discussion. The Chief Minister made two announcements, of which one is very, very important. This is about the Parandur Greenfield airport project, where he very clearly said that he actually gave his word to the people who are protesting, people from 12 districts in Parandur, about saving their farmland and the ecosystem. Chief Minister Vijay also said, not just now, back in 2024 itself, during the TVK's General Council meeting, a kind of resolution was passed against it. He is going to keep the word, and TVK government is going to drop the project. This is how the Chief Minister went ahead, and he actually spoke about the Parandur project in the assembly. However, DMK raised their voices, and MLAs from DMK wanted to raise the issue in the assembly, but the Speaker, as per the rules, very clearly said that if any announcement is made under Rule 110, it will not be taken for discussion, forcing DMK to go ahead and stage a walkthrough. And that is where former Finance Minister Thangam Thenarasu very clearly said that this is going to set back Tamil Nadu so many years back in progress and development. Interestingly, on the same time, former Chief Minister M.K. Stalin, who was attending an event, a wedding, very clearly said that in that particular wedding, in his speech, he says that the mistake by a few lakhs of people is costing and it's causing an issue to crores of people right now. And he says that the people wanted change, matram, but now they have got ye matram, which is disappointment. Here's what he said.
2: பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 12 கிராமங்களில் அமைய இருக்கும் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். நீண்ட நாட்களுக்கு மேலாக இந்த திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு எனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளே நாட்டின் முதுகெலும்பு. இந்த விவசாய நிலங்களை பாதுகாக்க இந்த மக்கள் போராடி வருகிறார்கள். விக்கிரவாண்டியில் அக்டோபர் 2024 நடந்த பொதுக்கூட்டத்திலேயே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறேன். தொழில் வளர்ச்சி மற்றும் அதற்கான விமான நிலையங்களின் பங்கு பற்றி நான் நன்கு அறிவேன். அதற்கான என்னுடைய முழு ஆதரவும் உண்டு. ஆனால் பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது. இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும்.
3: யார் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு புரியல, தெரியல. அதனால்தான் ராஜா சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு அது ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாறணும். எனவே இந்த நிலை மாறுவதற்கு இந்த மனை விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் சிறப்பான வகையில் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்று
4: ஐ டோன்ட் நோ பிகாஸ் see this announcement has to come from the Civil Aviation Ministry because land was acquired for the Civil Aviation Ministry during the ADMK. It had started during the ADMK period itself and land was acquisition and given handed over to the Civil Aviation Ministry. Now they should convince the Civil Aviation Ministry and change the land, or they should give alternative land to the Civil Aviation Ministry to build the airport. Nothing has done was done by this government. He just announces that there won't be an airport in Parandur. He has no right to announce because airports come under the Civil Aviation Ministry, Government of India department. So I don't know how he says. Let us wait and see.
5: Staying competitive in this competitive world and ensuring the welfare and the development of the state is the priority of an elected government. Not deciding any alternate airports for growth and Mr. Vijay's decision to drop Parandur airport signals the downfall of Tamil Nadu economy, which is the second largest in India at the moment. Because of the rampant corruption of the earlier DMK government, many industries silently moved out of Tamil Nadu. And Chennai being the Detroit of India and the airport which caters to the many MSMEs and automobile industries, the connectivity is the need of the hour.
0: Well, these are not just as kind of announcements made by the Chief Minister for the day. Under Rule 10, the Chief Minister also made quite a lot of interesting announcements for the people of Tamil Nadu, and that is about the free cylinder schemes under the Annapurni scheme. Very interestingly, before election, one of the important poll promises by TVK government and the Chief Minister Vijay is that 6 free cylinders for the families in the state of Tamil Nadu. Now, as an implementation right now, what we see is that the government has announced 3 free cylinders for a year, and that too for people under 2.5 lakh as annual income. This is one big announcement that has been made by the Tamil Nadu government, while the other one is about the free bus scheme. Earlier during the DMK's regime, there was Magalir Vidyal Payanathittam, which means under that particular scheme, women were allowed to get free transportation in whiteboard buses in the state of Tamil Nadu. However, now it has been expanded to express LSS and such. And not just that, in rural areas, women can now also travel inter-district. So this is a very, very important announcement. Along with this, transgenders are also allowed to go ahead and benefit from this Magalir Vetti Payanathittam. These are the very important announcements that has been made by the Chief Minister in the Assembly today. Quite interestingly, DMK had opposed the decision to actually draw, CM Vijay's decision to drop the Parandur project, and they apparently called it as a kind of a situation where Tamil Nadu is going to go back nearly 10 years in its development. Apurva Jayachandran is once again live with us. Apurva,
2: cylinder kana vilai பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்ட பயனாளிகள் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயனடைவார்கள். அதாவது ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான ஆயத்தப் பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிர் கட்டணமில்லா பயணத்திட்டத்தில் மாநகரம் நகர்ப்புறங்களில் சாதாரண மற்றும் மலைப்பகுதி பேருந்துகளில் 40 கிலோமீட்டர் வரை மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறது. எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் பேருந்துகள் மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படுவதில்லை. தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் வசிக்கும் ஒரு மகளிரும் போக்குவரத்து கட்டணத்தால் தமது வாய்ப்புகளை இழக்கக்கூடாது என்ற சமூக நீதி சிந்தனையை இவ்வரசு முதன்மையாக கொண்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2 முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது.
0: Well, these are the developments that occurred inside the Tamil Nadu Assembly. Meanwhile, quite a lot of interesting developments also occurred outside the Tamil Nadu Assembly, and this is about the cry for Chief Minister Vijay to become the Prime Minister. These are all TVK leaders, TVK ministers, not cadres. We're talking about ministers over here. It started with Minister Adhav Vajna, then Minister Sarad, and right now Minister Jagadishwari says that the Chief Minister Vijay is going to become a Prime Minister. That is followed by Murray Wilson, who says, the Finance Minister says, that in 2029 you will see a huge change. The Chief Minister Vijay is actually moving into a national platform. And then we have Sengotian, the Minister of Revenue from the state of Tamil Nadu, who goes ahead and says that people from the north are visiting him and they are requesting when, they are claiming, they are asking when they will get a minister, a chief minister like CM Vijay. This seems to be a kind of a cry, a uniform cry from TVK ministers claiming that the chief minister, it is time for him to transform into a national leader. However, the ally of TVK, that is Congress Party, they seem to have a different kind of opinion. Karthi Chidambaram simply says that people can dream. While Manikam Tagore dismisses all this claiming, they are all in fan mode, fan club mode, and we cannot have a kind of a discussion with them. Here's what the Neta said.
6: Tamil Nadu ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள். நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம், தமிழ்நாட்டில் இருக்கிற மட்டுமல்ல, ஒரு வார காலத்துக்கு முன்னாலே வட மாநிலத்திலே இருந்து சில பேர் என்னை சந்தித்தார். 4 சகோதரிகள் அவரோடு 4 சகோதரர்களின் இடத்திலே சந்தித்தார். உங்கள் முதலமைச்சரை போல எங்களுக்கு எப்படி முதலமைச்சர் கிடைப்பார் என்று சொன்னார்கள். ஏன் என்று சொன்னால், வட மாநிலங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தளபதியை தவிர எவராலும் இல்லை என்ற வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறார்.
7: நம்மளுடைய ஆட்சி மட்டுமே இனி வருங்கால ஆட்சி, நம்மளுடைய ஆட்சி மட்டுமே இருக்கும் என்பதை இந்நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய சிஎம், வருங்கால பிஎம், நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர், அதில் எந்த ஒரு மாற்றுகளும் கிடையாது. ஒவ்வொரு நொடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை நோக்கி பயணிப்போம். மருங்க
8: party, you know, venerates their own leader. They have their own ambitions, their own fantasies and their own dreams. It's basically up to them to have those kind of ambitions. But to become Prime Minister of India, you need to command the support of 272 MPs. Any formation or any political party which commands the support of 272 MPs, and the leader of that formation will be Prime Minister of India. They are a political party which is centered around a very prominent movie star. So they can have their fantasies, dreams, ambitions, wishes for their leader. It is up to them. It's really their prerogative.
9: இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டு இருக்காங்க. நேஷனல் லெவல்ல ஒரு லீடர் உருவாகிட்டு இருக்காரு. வேற யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். அது இப்பயே வந்து வெரி கிளியரா ஒரு மேண்டேட். அனதர் 2 இயர்ஸ், 2029 பாருங்க எப்படி கேட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்க.
10: அவங்க என்ன, எல்லாருமே ரசிகர் பண்ற போட்ல இருக்காங்க. அதனால நீங்க ரசிகர் பண்ற போட்ல இருக்கவங்களை நீங்க மௌனம் மாத்த முடியாது. தமிழ்நாடு இந்தியாவுக்கே தெரியும் இந்தியாவுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஒவ்வொரு எதிர்கட்சிகளுடைய அதிகாரங்களையும் பிடுங்குவதிலும், இடியையும் சிபிஐயும் உபயோகப்படுத்தி பயமுறுத்துவதிலும், அக்கட்சிகளை உடைப்பதிலும், ஜனநாயகத்தை இல்லாமாக்குவதிலும், குறிப்பிட்ட விதத்தில் டிலிமிட்டேஷன் எப்படியாவது கொண்டு வந்து அசாம் மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி புது தொகுதிகளை வரைவு செஞ்சு எந்தெந்த பூத்தெல்லாம் பாஜக ஓட்டு போட்டாங்களோ அந்த பூத்தெல்லாம் டாட்டா கனெக்ட் பண்ணி ஒரு தொகுதியை உருவாக்கி அந்த தொகுதியில் பாஜக எம்பிக்களை உருவாக்குறதுக்காக திட்டம் முடிவு பாஜக அந்த ஃபார்முலா அந்த ஃபைட்ல இருக்க நாங்க. அவர்களுடைய மோடு வேற, எங்களுடைய மோடு வேற.
4: லெட் ஹிம் ஃபுல்ஃபில் தி ப்ராமிசஸ் ஹி மேட் ஃபார் தி பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு. The people of the entire country are watching. They know what is happening. They were pleased by the DMK government because the DMK government had given so many good schemes. Now that all these schemes, they are not stopped, their names are changed, but the new schemes he announced had not, none of the schemes have taken up. So people are watching. He can think, he can speak anything. They can say that he can become the Prime Minister. But the people of India should accept him.
0: While this is happening within the borders of Tamil Nadu, it looks like Chief Minister Vijay's charisma has also reached Kerala already. It's kind of like he has a huge fan base over there. But now it looks like politically also he is going to make a kind of difference, as one of the leaders from BJP, a senior leader and an actor, Devan, has now decided to quit BJP, not accepting its vision and policies, and wants to join TVK. Devan also said that he will be meeting the Chief Minister Vijay on 10th of September on this matter. Here's what he said.
11: After watching this, my resignation seen from the media, Joseph Vijay saw this and he had just sent some people to me, asked me to whether I am interested to join TVK. Yeah, the TVK. So they came to me day before yesterday. We had a very broad and very